வல்மலத்தில் கிள்ளாட்டம் கேட்டோ தீ பார்த்து பாட்டம் வேதானுக்கு தம்மும் கர்மம் சப்போ கர்மம் தொண்டனுக்கு நிச்சோ காவே சத்குரு பாட்டு